தாடச ஜரதர உடவின ஜரதர தொடவின ஜரதர உடவின ஜரதர தொடவின ஜாத்திரி கோயில் ஹிடி ஒன்னா தரத்தி நம்பிக்க.